குமுறையா மாறி கீழ குமுறையா உடே தாரா பொறிச்சு உயிட்ட போல பொட்ட சீரா கூடே குமுறையா மாறி கீழ குமுறையா உடே பாரா பொறிச்சு உயிட்ட போல பொட்ட சீரா கூடே.